0: சுத்தமான உணவுகளை உட்கொள்வது அவசியம். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்து சரியான உணவை சாப்பிட மக்களை ஊக்குவிக்க ஆண்டுதோறும் தேசிய ஊட்டச்சத்து வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் தேசிய ஊட்டச்சத்து வாரம் குறித்து தகவல்களை பகிர்ந்து கொள்ள வருகிறார் ஆசிரியை திருமதி சிவகாமி சுந்தரி அவர்கள்.
1: ஆகாஷ்வாணி தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை 101.4 தமிழ் மாலை நிகழ்ச்சியின் நேயர்களுக்கு உங்கள் சிவகாமியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஒரு ருசிகரமான தலைப்பை பத்தி பார்க்க போறோம். பொதுவா நம்ம காலை உணவு, மதிய உணவு, இரவு அப்படி தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை முறை நகர்ந்துகிட்டே இருக்கும். இப்போ பர்கர், பீஸா, நூடுல்ஸ், குளிர்பானங்கள் அப்படின்னு நம்முடைய உணவு பழக்கம் வர வர மாறிக்கிட்டே வந்திருக்கு. அதே நேரத்தில் உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறதா, இதைத்தான் நமக்கு நினைவூட்டுகிறது தேசிய ஊட்டச்சத்து வாரம். 1973 அமெரிக்க நீரிழிவு சங்கம் முதல் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை தொடங்கியது. இந்தியாவில் வளமான நிலங்கள் இருந்தா கூட ஆங்கிலேயர் காலத்தில் பஞ்சங்கள் அதிகமா வந்து நாட்டை வறுமையில் ஆழ்த்தின. அப்போ சுதந்திரம் அடைந்த காலத்தில் குவாஷியார்கோர், கெர்டோமலேசியா, பெரிபெரி, பெல்லாக்ரா போன்ற பல்வேறு முக்கிய ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள் நம்ம நாட்டில் பரவியது. இதன் காரணமாக தான் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் தேசிய ஊட்டச்சத்து வாரம் கொண்டாடப்படுகிறது. பொதுவா தேசிய ஊட்டச்சத்து வாரம் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 1 முதல் 7 வரை கொண்டாடப்படுகிறது. நம் நாடு 1982 ஊட்டச்சத்து வாரத்தை தொடங்கியது. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, அனைவருக்கும் சத்தான உணவுகள் கிடைக்க வேண்டும், ஆரோக்கியமான உணவு அனைவருக்கும் கட்டுப்படியாகும் விலையில் கிடைக்கணும், சுவைகளின் உலகை கொண்டாடுவது, குழந்தைகளுக்கு தொடக்கத்தில் இருந்தே புத்திசாலித்தனமா உணவூட்டுறது, பெரியவர்கள் சரியாக உண்ண வேண்டும். ஹர் கர் போஷன் விவகார், அதாவது ஒவ்வொரு வீட்டிலும் வழக்கத்தோடு கூடிய பழக்க வழக்கங்கள் உணவு முறையில் வர வேண்டும். இதற்காகத்தான் இந்த ஊட்டச்சத்து வாரம் செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 7 வரை நம் நாட்டில் கொண்டாடப்படுகிறது. பொதுவா நம்ம இந்தியா வந்து மசாலாக்களுக்கு புகழ்பெற்ற நாடு. அப்ப நம்முடைய கலாச்சாரம் எல்லாமே, உணவு பழக்க வழக்கம் எல்லாமே உணவை சார்ந்து தான் அமைஞ்சிருக்கும். நம்முடைய இந்தியாவின் வரலாறுமே உணவோடு பின்னி பிணைந்திருக்கிறத நம்ம அதிகமா அறிஞ்சுக்கலாம். பொதுவா இந்த தேசிய ஊட்டச்சத்து வாரத்தின் நோக்கம் வந்து ஆரோக்கியமான உணவு மற்றும் சீரான ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது. என்னத்தையோ சாப்பிட்டோம் போதும், இன்றைய பொழுது முடிஞ்சுதா அப்படின்னு இல்லாம, நம்ம எதை சாப்பிடுகிறோம், அது நம் உடலில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்குது அப்படிங்கறத அறிந்து கொள்வதற்கு இந்த விழிப்புணர்வு நம்மள உதவி செய்யும். இந்தியாவில் இது 1982 மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனுடைய கருப்பொருள் ஒவ்வொரு வருடமும் மாறிக்கிட்டே வரும். அதாவது அனைவருக்கும் மலிவான விலையில் ஆரோக்கியமான உணவு, அதுக்கு பிறகு சிறந்த வாழ்க்கைக்கு சரியாக உண்ணுங்கள், ஊட்டச்சத்தின் ஆற்றலை கண்டறியுங்கள், இதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் வந்த கருப்பொருள்கள். பொதுவா நம்முடைய உணவு முறையில கூட திருக்குறளில் உணவுக்கு அப்படின்னே ஒரு அதிகாரத்தை ஒதுக்கி இருக்கிறார் வான்மறை புகழ் வள்ளுவர். இப்ப இந்த ஆரோக்கியமான உணவு முறைகளை நம்ம ஒரு 5 வகையா பிரிக்கலாம். சீரான உணவு அப்படிங்கிறது ஆற்றல் தரும் கார்போஹைட்ரேட், வலிமை தரும் புரதம், நார்ச்சத்து, விட்டமின்கள், தாதுக்கள், பாதுகாப்பு தரும் கொழுப்பு, இவை எல்லாம் சேர்ந்தது தான். இப்போ இந்த சீரான உணவு அப்படிங்கிறது அரிசி மற்றும் சிறுதானியங்கள், இவை நம்ம உடலுக்கு வேலை செய்யறதுக்கான வலிமையை கொடுக்கும். வலிமை தரும் புரதம் பருப்பு வகைகள், முட்டை, மீன், இவற்றில் புரதம் நிறைந்திருக்கு. இது உடல் வளர்வதற்கும் வலிமைக்கும் உதவும். நார்ச்சத்து காய்கறிகள், கீரைகளில் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இது நம் உடலின் செரிமானத்துக்கு உதவி செய்யும். பாதுகாப்பு தரும் கொழுப்பு அப்படிங்கிறது செக்கை எண்ணெய், நெய், பாதாம், முந்திரியில் இருக்கிற நல்ல கொழுப்பு, இவை நம் உடலின் மூளை வளர்ச்சிக்கும் உடலை சூடாக வச்சுக்கவும் உதவும். இதுபோக விட்டமின் மற்றும் தாதுக்கள் நம் உடம்போட செக்யூரிட்டி கார்ட்ஸ், இவைதான் நோய் எதிர்ப்பு சக்தியை தந்து வருகின்ற நோயை அடிச்சு விரட்டும். கடைசியா மற்றும் முக்கியமானதா நீர். ஒரு நாளைக்கு நம்ம குறைந்தது 3 லிட்டர் தண்ணீராவது குடிக்க வேண்டும். நம் உடலில் இருக்கிற நச்சுகளை வெளியேற்றுவதற்கு இதுதான் மிக முக்கியமான மற்றும் ஒரே வழி. இப்போ நம்ம உணவு

அப்படின்னு பாக்குறப்போ, இந்தியாவை பொறுத்தவரை நல்ல சாப்பிடுகிற பழக்க வழக்கம் நமக்கு உண்டு. இப்போ நம் முன்னோர்களே பாத்தீங்கன்னா காலையில கஞ்சி குடிச்சு வளர்ந்தவங்க. இதுக்கு எனக்கு ஒரு திரைப்பட பாடல் ஞாபகம் வருது. 1971 வெளிவந்த பாபு என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு நகைச்சுவை பாடல். சிவாஜி கணேசன் நடிக்க TMS அவர்களின் கணீர் குரலில் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களின் இசையில் ஒலிக்கும் ஒரு பாடல், வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா. ஆக்சுவலா அந்த காலத்துல வயலில் வேலை பார்க்கின்ற ஆண்கள் மனைவிகள் சாப்பாடு எடுத்துட்டு வர்றத எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த பாடல். இதோ அந்த பாடல் உங்களுக்காக. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி. இன்றைய தமிழ் மாலையில் தேசிய ஊட்டச்சத்து வாரம் பற்றிய தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்போ அன்றாட உணவில் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். உணவில் அதிக நார்ச்சத்து கொண்ட மாவுச்சத்து நிறைந்த கார்போஹைட்ரேட் மூன்றில் ஒரு பங்கு இருக்கணும். தாராளமான அளவில் பழங்கள் மற்றும் காய்கறிகள் இருக்கணும். அதிக அளவு மீன் உணவை நாம எடுத்துக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 6 கிராமுக்கு மேல் உப்பை உட்கொள்ளக்கூடாது. இது உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். அதிக அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் மற்றும் மதுபானங்கள் குளிர்பானங்கள் இவற்றை தடுக்க வேண்டும். காலை உணவை கண்டிப்பாக உண்ண வேண்டும். இப்போ நம்முடைய சாப்பிடுகின்ற அந்த தட்டு வந்து வண்ணமயமான நிறங்களால் நிறைந்த உணவுப் பொருட்களால் நிரம்பி இருக்க வேண்டும். எப்படின்னா வெள்ளை நிற சாதம், பச்சை நிற கீரை, ஆரஞ்சு நிற கேரட், மஞ்சள் நிற பருப்பு, ஊதா நிற கத்தரிக்காய், பச்சை நிற வெள்ளரிக்காய், இப்படி எல்லாம் கலந்த ஒரு சரிவிகித உணவு நம்முடைய உடலின் ஊட்டச்சத்து தேவையை கரெக்டா நிறைவேற்றும். இப்போ

0: ஆரோக்கியமாக இருக்க சமச்சீரான உணவு முறை மற்றும் சுறுசுறுப்பான ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, இவை இரண்டு விஷயங்கள் நமக்கு முக்கியமாக தேவைப்படும். நமது உணவே மருந்தாக இருக்க வேண்டும், மருந்தே உணவாக இருக்க வேண்டும். இது கிரேக்க மருத்துவர் ஹிப்போக்ராட்ஸ் கூறியது. இப்ப நம்முடைய உடலில் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் சரியா செயல்படுறதுக்கு நுண்ணூட்டச்சத்துக்கள் உதவுகின்றன. இவை மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மற்றும் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் என இரண்டு வகைப்படும். இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது கார்போஹைட்ரேட், நீர், புரதம் மற்றும் கொழுப்பு, இவையெல்லாம் இணைஞ்சது. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு சிறிய அளவில் தேவைப்படுகிற விட்டமின் மற்றும் தாதுக்கள். இவையெல்லாம் ஏன் நம்ம சரியான அளவில் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தா, நாம் உண்ணும் உணவில் உள்ள ஊட்டச்சத்து நம்மளுடைய உடலமைப்பு மற்றும் ஆரோக்கியத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்தியாவில் ஏற்படும் 56.4% நோய்களுக்கு ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கம்தான் காரணம். உலக மக்கள் தொகையில் 99.3% பேருக்கு உணவில் போதிய ஊட்டச்சத்துகள் கிடைப்பதில்லை. அதே போல உலகில் 70% மக்கள் போதுமான அயோடின், விட்டமின் இ மற்றும் கால்சியத்தை உட்கொள்வதே இல்லை அப்படின்னு த லான்செட் குளோபல் ஹெல்த் ஜேர்னல் தெரிவிச்சிருக்கு. இப்போ நம்முடைய உணவு பழக்க வழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விருந்தாகட்டும், திருமண விழாவாக இருக்கட்டும், பல்வகையான உணவுகள் சுவைகள் நிரம்பிய உணவாக இருக்கும். கல்யாண விருந்து அப்படின்னு சொல்லும்போது அந்த கால கல்யாண விருந்தில் இடம்பெற்ற உணவுகளை பட்டியலிட்டு பாடிய ஒரு சுவாரஸ்யமான பாடல் எனக்கு நினைவுக்கு வந்திருக்கு. கல்யாண விருந்து பாடல் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கும் அந்த பாடல் நினைவில் வந்திருக்கும். 1957 வெளிவந்த மாயாபஜார் திரைப்படத்தில் எஸ் ராஜேஸ்வர ராவ் அவர்களின் இசையில் கண்டசாலா பாடிய பாடல். திரு எஸ் ஏ ரங்காராவ் நடிப்பில் இந்நேரம் நீங்க அந்த பாடலை யூகிச்சிருப்பீங்க. ஆம், எஸ் ஏ ரங்காராவ் அவர்கள் அந்த இடது கையால் மீசி நுனியை லேசா ஒதுக்கி விட்டுட்டு அவரு அந்த சுவை உணவுகளை உண்ணுகிற நடிப்பு இந்நேரம் உங்க கண் முன்னால வந்திருக்கும். அந்த பாடல் கல்யாண சமையல் சாதம் என்ற பாடல். இந்த பாடல் தலைமுறைகளை தாண்டி மக்கள் ரசிக்கும் ஒரு ஆல் டைம் கிளாசிக். இதோ அந்த பாடல் நேயர்களுக்காக, தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி.
1: கல்யாண சமையல் சாதம்.

ஆகாஷ்வாணி தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி இன்றைய தமிழ் மாலையில் தேசிய ஊட்டச்சத்து வாரம் பற்றிய தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்போ ஐசிஎம்ஆர் இந்தியாவின் ஐசிஎம்ஆர் என்ற நிறுவனம் மை பிளேட் அப்படின்னு ஒரு குறிப்பை மக்கள் முன் எடுத்து வைக்கிறாங்க. இந்த கருத்து எப்படி இருக்கும்னா, இந்தியாவின் மொத்த நோய் பாதிப்பில் பாதிக்கும் மேற்பட்ட ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கங்களே நம்ம மாத்தணும் அப்படிங்கறதான் இதனுடைய கொள்கை. நம்ம நாட்டை பொறுத்தவரை அதிகப்படியான சுத்திகரிக்கப்பட்ட மாவுச்சத்து, போதுமான அளவு புரதச்சத்து, நார்ச்சத்து இல்லாமை, அதிகப்படியான உப்பு மற்றும் சர்க்கரை, அப்புறம் பொட்டலங்களில் அடைக்கப்பட்ட மற்றும் பொரித்த உணவுகளை சார்ந்திருக்கும் போக்குதான் இப்போ அதிகமா நம்மிடையே அதிகரித்து வருகிறது. இதற்கு நம்ம என்ன செயல்படுத்தணும் அப்படின்னு பார்த்தா, உங்கள் தட்டில் பாதி அளவு காய்கறிகள், பழங்கள் மற்றும் கீரைகளை நிரப்புங்க. மற்ற பாதியில் சிறுதானியம், தானியம், பருப்பு, முட்டை, பால் போன்ற புரத உணவுகளை நிரப்புங்க. ஆரோக்கியமான கொழுப்புக்கு நெய், விதைகள், உலர் திராட்சை, நட்ஸ் சேர்க்கலாம். 5 கிராமிற்கும் குறைவாக உப்பை எடுத்துக்கலாம். ஒரு நாளுக்கு 25 முதல் 30 கிராம் வரை மட்டுமே சர்க்கரையை சேர்க்கலாம். இவை நம் உடலை சரியான வகையில் செயல்பட வழிபடுத்தும். அடுத்ததா நம்ம செய்ய வேண்டிய சீரான மாற்றங்களை பார்க்கலாம். சுத்திகரிக்கப்பட்ட தானிய உணவுகளுக்கு பதிலாக சிறுதானிய வகைகளை அதிகமாக சேர்த்துக்கலாம். நம்ம முன்னோர்கள் கம்மங்கூழும் ராகி கூழும் உளுந்தங்களையும் சாப்பிட்டு வாழ்ந்தவங்க தானே. வெள்ளை அரிசி அல்லது மைதாவுக்கு பதிலாக ராகி, கம்பு, சோளம் முதலியவற்றை எடுத்துக்கலாம். மதியம் அல்லது இரவு உணவின் போது கூடுதலா ஒரு காய்கறியை சேர்த்துக்கலாம். பொட்டலங்களில் சேர்க்கப்பட்ட காற்றடைத்த தின்பண்டங்களை நம்ம தவிர்க்கலாம். அதற்கு பதிலாக கொண்டைக்கடலை, கடலை மிட்டாய், வேர்க்கடலை உருண்டை, ஒரு பழம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சர்க்கரை பானங்களை தவிர்த்து நிறைய தண்ணீர் குடிக்கலாம். உடலில் நீர்ச்சத்து குறைபாடு பெரும்பாலும் பசி என தவறாகத்தான் புரிஞ்சுக்கப்படுது. இது தாண்டி குழந்தைகளுக்கு இந்த பழக்க வழக்கத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு சில நல்ல வழிகளுமே இருக்கு. உணவு தேர்வில் குழந்தைகளை ஈடுபடுத்துங்க. சந்தையில் காய்கறிகளை தேர்ந்தெடுக்க அவங்களையே அனுமதியுங்க. சமைக்கும் முன் அவர்களை கழுவி காய்களை நறுக்கி தர சொல்லுங்க. உணவு தயாரிப்பில் அவங்களுக்கு பங்கு இருந்தா குழந்தைகள் அந்த விருப்பத்தோடு சாப்பிடுவாங்க. இதே போலவே ஊறுகாய் மற்றும் அப்பளம், உப்பு போன்றவற்றை அளவோடு எடுத்துக்கங்க. உப்புன்னு சொன்ன பிறகுதான் எனக்கு ஒரு திரைப்பட பாடல் ஞாபகம் வருது. நம் வாழ்வியலில் அன்பு, காதல், பாசம் எல்லாமே உணவோடு இணைந்தது தான். உனக்கு நான் யார் அப்படின்னு ஒரு காதலன் தன் காதலியை பார்த்து கேட்கிறப்போ எப்படி கேட்கலாம், உனக்கு நான் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு இனிமையான பாடல் இருந்தது. 2001 வெளிவந்த தில் திரைப்படத்தில் திரு வித்யாசாகர் அவர்களின் இன்னிசையில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா அவர்களின் குரல்களில் காதலர்களின் அழகிய பிணைப்பை சொல்லும் பாடல் உன் சமையலறையில் நான் உட்பா சர்க்கரையா. இரண்டுமே தேவை வாழ்விற்கு, கொஞ்சம் அப்படின்னாலும் முக்கியமா தேவை இல்லையா நம் வாழ்வில். காதலும் அப்படித்தானே. இந்த பாடலை கேட்டு மகிழுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி. இன்றைய தமிழ் மாலையில் தேசிய ஊட்டச்சத்து வாரம் பற்றிய தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்போ உள்ளூர் உணவுகளை பத்தி பார்க்கலாம். விலை அதிகமான வெளிநாட்டு பழங்களை விட நம்ம ஊர்ல விளையிற கொய்யா, நெல்லிக்காய், வாழைப்பழம் நமக்கு ரொம்பவே முக்கியம். எல்லாரும் ஒரே மாதிரி சாப்பிடுறோம், ஆனா எல்லா உணவும் உடலில் ஒரே மாதிரி எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. அப்ப எப்படி உடம்பை எடுத்துக்கும் அப்படின்னா, குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி, நினைவாற்றலுக்கு தேவையான கீரை, சுண்டல், பேரிச்சம்பழம் ஆகியவை ரொம்பவே முக்கியம். ஊட்டச்சத்து வாரம் கொண்டாடுவதற்கான சில காரணங்களை பார்ப்போம். ஆரோக்கியமான உணவு தேர்வுகள் மற்றும் உண்ணும் பழக்க வழக்கங்களை நோக்கிய நேர்மறையான நடத்தை நம்மிடம் இருக்கணும். உங்களுடைய கொள்ளுப்பாட்டி உணவாக அடையாளப்படுத்தாத எதையும் நீங்க சாப்பிடாதீங்க. பல்பொருள் அங்காடிகளில் உங்கள் முன்னோர்கள் உணவாக அடையாளம் காணாத உணவு போன்ற பல பொருட்கள் இருக்கின்றன. இது உணவு போன்ற பொருட்கள் தான், உணவு அல்ல. இவற்றிலிருந்து நம்ம விலகிதான் இருக்கணும். கோடைக்காலத்தில் தர்பூசணி, கம்மங்கூழ் போன்ற உடலை குளிர்விக்கும் பொருட்களை நம்ம எடுத்துக்கணும். மழைக்காலத்தில் மிளகு ரசம் நோய் எதிர்ப்பு சக்தியை தரும். உணவு பழக்க வழக்கங்கள் அப்படின்னு பாக்குறப்ப எது சரி எது தவறு, அதாவது நம்ம ஊர்ல கிடைக்கிற குட்டி நெல்லிக்காய் முக்கியமா இல்ல ஆரஞ்சு பழம் முக்கியமா அப்படின்னா, நெல்லிக்காய் தான். ஏன்னா நெல்லிக்காயில் இருக்கிற விட்டமின் சி 20 ஆரஞ்சு பழங்களுக்கு சமம். அதே போல அரிசியா கேழ்வரகா அப்படின்னு கேட்டா, கேழ்வரகுக்கு எஸ் சொல்லுங்க. அரிசியை விட 30 மடங்கு கால்சியம் கேழ்வரகுல இருக்கு. பழுப்பு நிற சர்க்கரை வெள்ளை சர்க்கரையை விட ஆரோக்கியமானது. இது ஒரு கற்பனை, நம் முன் திணிக்கப்பட்ட ஒரு வியாபார அம்சம். கண்டிப்பா இல்ல, இதிலும் சர்க்கரை தான் இருக்கு. நிறம் மாறியதால் மட்டுமே ஒரு உணவு ஆரோக்கியமான உணவாக மாறிவிடாது. பழச்சாரா பழமா அப்படின்னு பார்த்தா, பழமா சாப்பிடும்போது அதனுடைய நார்ச்சத்து நமக்கு முழுமையா கிடைக்கும். தண்ணீரும் ஊட்டச்சத்தின் ஒரு அங்கம். நிச்சயமா தண்ணீரை மறந்துவிட்டு ஆரோக்கியத்தை பத்தி நம்ம பேசவே முடியாது. அரசின் வெளிப்பாடு அப்படின்னா, அங்கன்வாடி மையங்களில் நமக்கு சத்து மாவு கொடுக்கறாங்க. அதே போல அங்கன்வாடி மையங்கள் அடிக்கடி முகாம்களை நடத்துகின்றன. குழந்தைகளின் எடை அளவிடப்பட்டு தரப்படுத்தப்பட்ட வளர்ச்சி அட்டை

0: அட்டவணைகளின் அடிப்படையில அவர்களுடைய வளர்ச்சி கண்காணிக்கப்படுகிறது. அரசின் சார்பாக இலவச மருத்துவ பரிசோதனைகளும் நடைபெறுகின்றன. நாடு முழுவதும் குழந்தைகளின் ஊட்டச்சத்து தரவுகளை கண்காணிக்க போஷன் டிராக்கர் என்ற செயலியுமே உண்டு. பிரைம் மினிஸ்டர் போகன் திட்டத்தின் கீழே பள்ளிகளில் மதிய உணவில் முட்டைகள் வழங்கப்படுகிறது. சில மாநிலங்கள்ல சோயாபீன்ஸ், பால் இவையும் வழங்கப்படுகின்றன. ஆரோக்கியம்ங்கிறது நம்ம கடையில வாங்கும் பொருள் இல்லை, அது நாம் தினமும் வாழும் வாழ்க்கை முறை. இன்றைக்கு நீங்கள் சாப்பிடுகிற நல்ல உணவுதான் பிற்காலத்தில் நீங்கள் மருத்துவமனைக்கு கட்டப்போற லட்சக்கணக்கான பணத்தை மிச்சப்படுத்த போகுது. எனவே நல்லா சாப்பிடுங்க, நல்லதை சாப்பிடுங்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் நேர்கள் இதுவரை கேட்டது தேசிய ஊட்டச்சத்து வாரம் குறித்த தகவல்கள். தகவல்களை பகிர்ந்தவர் திருமதி சிவகாமி சுந்தரி அவர்கள்.
2: இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது.
1: நிகழ்ச்சி தயாரிப்பு ஸ்டார்வின்.
3: ஆகாஷவாணி 101.4 தேவிகுளம் ஸ்பைஸ் எஃப்எம்.

அன்பு நேயர்கள், வாட்ஸ்அப் மூலம் விரும்பி கேட்டுக்கொண்ட தமிழ் திரைப்பட பாடல் நிகழ்ச்சிக்கு அனைவருக்கும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று இசைத்தன்றலில் உங்களுடன் நான் சுரேஷ். பிரியப்பட்ட கூட்டுக்காரே, எல்லாவர்க்கும் இசைத்தன்றலிலேக்கு சுவாகதம். சில பாட்டுகள் கேட்கும்போ ஒரு தனித்த காற்று நம்மளை இங்கே பொதியுனது போல நமக்கு தோணும். அது ஒரு பிரணயகானம் கூடி ஆயாலோ அதுன்னு சுகம் ஒன்று வேறு தண்ணியான. ഇസൈതൻട്രലിൽ ഇന്ന് ആദ്യം അതുപോലെ മനോഹരമായ ഒരു പ്രണയഗാനമാണ്. സ്നേഹിതനേ സ്നേഹിതനേ.